0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் செல்லையா. சார், இந்த வண்டி அப்படி கொஞ்சம் ஓரமாக போட்டுக்கண்ணே.
2: வணக்கம். என்ன டாக்டர் சார், ரொம்ப நேரமாக காக்க வச்சுட்டீங்க. நாங்கள் நினைச்சோம் வழி தவறி வேற எங்கேயாவது போயிருப்பீங்கன்னு.
1: என்ன இங்கே பெங்களூர்னா கிட்டே இருக்கு, எத்தனை காலம் ஆனாலும் பிறந்த வீட்டுக்கு வர்ற வழியை மறந்துட முடியுமா? ஆமாம், இன்னும் ஒர்க் நடந்துட்டே இருக்கு.
2: அவ்வளோ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வேலை தான் இருக்கு.
3: சரி, இப்போ
1: என்ன என்ஜினியர் சார்,
3: ஒரு
1: வாரம் எடுத்துருங்க. ஆனா ஒரு மாசம் எடுத்துட்டு போக கூடாது.
3: டெஃபினிட்டா இல்ல சார்.

0: நிறுத்தங்கோ.
1: யார் வண்டி தெரியாது?
0: யாரு வண்டியா இருந்தா என்ன?
1: ஆமா,
0: டாக்டர் மாதனோட வண்டியாக்கும். ஈஸ்வராதீனம் பரிய உள்ள வண்டி தான் முன்னில். எங்களை கூட கொண்டு போங்க, போற வழியில இறங்கிக்கிறேன்.
2: குழந்தைக்கு ஸ்கூல் போறதுக்கு நேராச்சு.
0: போட்டு யாரு சொன்ன வேண்டாம், ஒரு யானைக்கு மதப்பாடு கண்டு நம்ம சொல்லியாச்சு. உடனே போயிலே குழப்பமாகும், சிகிச்சை கொடுக்க வேண்டாமா? நேரம் போச்சுன்னா தலைக்க முடியாது. 1 hour ஆச்சு, பஸ்ஸே இல்ல. டோர் தர கார்ல எங்களை ஏத்தின்னு சொல்லி அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டேன். டோர் தரமா? டே ராமா, எர்ற எங்க போறட நீ? முன்னாடி உட்காருப்பா. எதுக்கு இவ்வளவு தூரம் போய் படிக்கிறது? மாதவனி இப்பொழுத்த ஃபேஷனட ஆளாக்குமோ?
3: எனக்கெல்லாம் சிலபஸ் இவ்வளவு இல்ல.
0: கேட்டியா ராமா, டாக்டர் மகள் சொன்னது, நம்ம நாட்டுல அந்த ஸ்கூல் இல்லை. கலெக்டர் நம்ம ஜாதி ஆக்கும், என்ன பிரயோஜனம்? நிறுத்து நிறுத்து நிறுத்து நிறுத்தையா.
2: டேய், 500 வாங்கிட்டு வாடா.
4: காலையில 2 கிளாஸ் போட்டது இல்லையா?
0: இனியும் வேணாமா? அதுல ஆவியாய் போச்சடா.
4: ஆன மதவள நிக்க, மும்பரு பாப்பானக்கும் நானே
0: பாரு. எனக்கு மதம் போட்டாம இருக்கணும், கொண்டு வாடா. அறிவு கேட்டா முண்டாம்.
4: ஒன்னும் புரிய மாட்டேன்.
0: எஸ்கியூஸ் மீ, நோக்கி பேடிப்பிக்காடா. ஆனையை தலைக்கன் போன பின்னையான நின்ன. அல்லங்க வேண்ட ராம கண்ணா, நீ செல்ல, காசு குடுற.
4: எஸ்கியூஸ் மீ, 1 minute, ஒரு பொருள் வாங்கானுண்டு.
0: ராமா, கிறிஸ்டின் மாப்பிள்ளை 500, சீக்கிரம் வந்துரு. நீ பச்சைக்குற ரஃபரி வேணுமல்ல. ராமா, காசு இங்க குடு, நானே போறேன். நம்ம டாக்டர் குட்டிக்கு பிடிக்கல.
2: ராமா சாஸ்திரியில விடருது, போயா வைக்கும்.
0: என்னடா சொன்ன? நின்ற யானைக்கு எத்தனையான கொம்பு?
2: யானைக்கு எத்தனை கொம்பு?
0: 2. அவ்வளவுதான? அதுன தலைக்கா இவன் போதும். ராமா நீ செல்ல, காசு கொடு.
3: சரியா, இனி ஞான் பண்ணிட்டு காரணம் நிறுத்தியா?
2: சரிங்க.

0: என்னடா பிரச்சனை சொல்லடா.
1: அந்த பொண்ணு ஹிந்து அல்ல,
0: அது உனக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பொண்ணை பார்த்தா யாருக்குதான் தெரியாது? அவங்க வேதக்கார பள்ளிக்கூடத்தி ஆக்கம் படிக்கிறது.
0: அங்க யாருக்கும் படிக்கலாமே.
2: நம்ம செல்லைய நாடார் இல்லவா டிரைவர், அவர் ராவத்தர் கடையில இருந்து மட்டம் வாங்கி வண்டியில ஏறும்போது அந்த அக்கா பின்னாடி உட்கார்ந்து இருந்தது என் கண்ணால நான் பார்த்தேன்.
0: ஏய் நில்லுங்க, நீங்க ஹிந்துவா? அஹிந்துக்கள் யாரும் உள்ளவர கூடாது. வெளியில போர்டு பாக்கலையா?
1: எனக்கு தமிழ் வாய்க்க தெரியாது.
0: சீக்கிரமா வெளியே போயிடு, யாரும் பார்க்க வேணாம், பெரிய லெவலையா நடந்துடும்.
1: தெரியும்ிச்சறியுது
0: பொறுத்து அசிங்கமான ஸ்டாச்சு வந்து பாத்துட்டு இருந்தது என் கண்ணால நான் பார்த்தேன்.
1: அசிங்கமான ஸ்டாச்சுயோ? அதெந்தா
0: ஒரு பொண்ணு நிக்கிறது, நாங்க யாரும் அதை பார்க்க மாட்டேன்.
1: பின் எந்தினது அம்பலத்தில் வச்சிருக்கிறது? ஹிந்துக்கள் அல்லாதவர்க்கு காணானோ? ஓ, அதுகொண்டா ஞா ஹிந்து அல்லாதாயது.
0: நீங்க ஹிந்து அல்ல, வெளியே போயிடு.
1: ஞா மாதவன் நாயரோட மகளா. டாக்டர் மாதவன் நாயர் ஹிந்து ஆனெங்கில்?
0: டாக்டர் மாதவன் நாயர் கல்யாசேரி பங்களாவில. சாரி.

0: ಜಲಶ್ಚಾಶಕುನೆ ಭವಾಸಿ
1: பாருங்க அங்கதான் சாமியார் வீடு.
0: மாசுபர்ணோ மாதவாதி சுமானி

0: பத்ரா வாடி உள்ள வா. காலையில இருந்து காக்க குறுக்குது, சொந்தக்காரி யாரோ வருது. யாரா இருக்கும்னு நான் நினைச்சிட்டே இருந்தா. என்ன அதிசயம், கனவா நினவா? உக்காரு. ஏன் சத்தம் போடுது? என்னோட ஃப்ரெண்ட் வந்தது பாக்கலையா?
1: குட்டிகளுக்கு கொடுக்கா ஞானொന്നും வாங்கல.
0: குட்டிகளா? ஒராள் தான், மோகினி. கடவுள் கொண்டு போயிட்டாரு.
1: எனக்கிப்போ அம்மா மாத்திரே பந்துவாயிட்டுள்ளு. ஞானும் எந்த ஆளும் இங்கிட்டு வரான் தீர்மானிச்ச திவசம் அத்தேகனை விட்டு போய் 40 கழிஞ்சு. ചാരം നമ്മുടെ പാപനാശിനിയിൽ മുഴുക്കണമെന്ന് മനസ്സ് പറഞ്ഞു. ഇങ്ങോട്ട് പോന്നു.
0: യാരെ തരരുത്, ശാസ്ത്രികളാ. അവരെന്ത് പോച്ച്? അവർക്ക് തൊണ്ടയിലെ ക്യാൻസർ വന്ന് രൊമ്പ കഷ്ടപ്പെട്ടാര്. 2 വർഷം ആ ഹോസ്പിറ്റലിലും വീട്ടുക്കും മരുന്ന് അലഞ്ചോ.
1: നീക്ക്
0: രണ്ടുപേരും കാതൽ ചിങ്കെന്ന് എനിക്ക് തെരയും. ഇന്ന് പാപി നടുവിലെ വന്നതിനാല്